0: reculer. Et nous, on les reçoit, on les met, là, je suis en train de les mettre en culture.
1: Saï and his small team harvest 2.5 tons of mushrooms each year. That's enough to supply 40 individuals, a dozen restaurants, and a handful of organic farming cooperatives.
0: Moi, je trouve ça super rentable. Une toute petite pièce, je vois ce qu'on peut, tous les gens qu'on peut nourrir en champignons chaque semaine. Je me dis qu'il en faudrait juste 2 ou 3, et une ville comme Romainville de 30-40 000 habitants pourrait se suffire à elle seule en champignons.
1: Upstairs, another 2 tons of vegetables and herbs are grown each year. The building is not heated, but its LED lights use about twice as much electricity as a normal family home. What's produced here is not enough to feed the Paris suburb of Romainville, but that's not the project's primary objective either. Run directly by the local authority with an annual budget of 500,000 euros, the Cité Maraîchère is first and foremost a social undertaking, which organizes 450 workshops for pupils and residents each year.
2: Mais on est un lieu municipal, donc pour le service public, l'idée c'était à la fois de faire pousser des légumes, mais surtout de créer un lieu d'éducation populaire et un lieu vivant dans le quartier. Sur les 27, il y a 7 encadrants et 20 personnes qui sont en parcours d'insertion. Pour nous, l'enjeu c'est qu'on soit un lieu tremplin, passerelle vers un emploi plus durable.
3: Bonjour les enfants, vous venez pour l'atelier?
4: Oui, l'atelier des insectes. Oui.
3: Allez, venez, installez-vous.
1: Wahiba Ukulu is one of those people who had been struggling to find a job.
3: Donc quand on parle d'insectes, il faut que l'insecte ait 6 pattes.
1: Today, the 61-year-old is showing a group of locals how to build shelters for insects.
3: Qu'est-ce que tu connais comme insectes?
5: Les
3: sauterelles, oui.
5: Punaises.
3: Punaises.
5: Et un scarabée.
3: Scarabée, oui.
1: Insects are important pollinators and pest controllers, but many of their natural refuges have been destroyed. Putting a few twigs and branches together can create new shelters for them.
6: Ça nous permet de, avec Elio, de pouvoir apprendre plein de choses sur les insectes, comment ils vivent.
1: Emeline Brejean is also renting one of 35 small patches of land at this 1.7 hectare site run by the Cité Maraîchère. For about 20 euros a year, she can grow her own produce on a small vegetable patch. Its educational and social activities make the Cité Maraîchère indeed stand out from other urban farms, says this expert. That said, the project isn't perfect.
7: Le bâtiment en lui-même, c'est pas une bonne idée. Voilà, très clairement, il a des limites techniques très importantes. Il a coûté quasiment 9 millions d'euros, a priori, tout compris. Et que parmi les problèmes techniques qu'il a, il y a un grand problème de luminosité. Et donc les deux premiers étages, les deux plus bas, en fait, n'ont pas assez de lumière pour produire. Et finalement, on produit véritablement qu'au dernier étage de chacune des tours, donc au troisième, au sixième, ce qui limite énormément la surface de production.
1: The harvest does provide some vegetables for the restaurant on the Cité Maraîchère's ground floor. Its owners say it's part of their philosophy to buy locally.
8: Ce qui est important en fait avec l'équipe, c'est de montrer qu'une cuisine locale et de saison, c'est possible, et de se dire que en fait, bah, plus le circuit est court, moins on pollue, plus, comme chacun dit, le colibri fait sa part, bah, voilà, nous on fait notre part là-dedans.
9: Chef.
1: The restaurant is another argument in favour of the Cité Maraîchère for these local pharmacists who've become regular customers.
10: Il y a des ateliers, c'est bien parce que c'est pour tout âge, enfants, adultes, donc on peut participer à plein de trucs, c'est super intéressant. Moi, mon fils, il a déjà participé. Et les prix, franchement, même au niveau des prix, je trouve ça très correct. Pour le quartier, c'est super en fait ce qu'il nous apporte.
1: Every Wednesday evening, the Cité Maraîchère organizes a small farmers market. What people pay depends on their income, determined by their tax bracket. A quarter of Romainville's inhabitants live beneath the poverty line.
0: Bonjour, madame.
11: Voilà, j'ai reçu ça de la mairie.
0: Votre papier de la mairie, oui. Là, avec ça, je peux déterminer votre tarif. En l'occurrence, vous avez moins 75%. Donc, vous faites vos courses, là, vous passez. Avec ce papier, je vous inscris une bonne fois pour toutes.
1: Like many here, Sandli has a modest pension. The farmer's market has just become a lifeline for her, she says. A municipal agricultural project that is adding a little bit of social cohesion in a poverty-stricken neighbourhood, and which could lead the way for cities across the world.
9: You know, my ancestors were farmers, and well, I'm the opposite of one. Plant killer, maybe. But when did farming become something that we only see other people doing? Ask a city kid what they want to be when they grow up, and a farmer probably wouldn't be their answer. So then why would a well-paid IT professional become a farmer?
12: Whether it's sunny, stormy or cold, crops can be grown in greenhouses all year round. For farmers, they offer a way to protect their harvests from pests, droughts and fluctuating temperatures. A polyhouse is a greenhouse made of polyethylene rather than glass. It helps protect crops from the unpredictable impact of climate change. Long established in many Western countries, it's now attracting interest among farmers here in Tamil Nadu.
13: The polyhouse appadi engiradhu pathina idu oru completely oru cover pannapatta oru edam protected cultivation appdimbaanga velil irundhu varakoodiya rays la ultraviolet rays 50% vandu adu reduce pannittu ulla anuppudu adhe pole indha seed vandha enna na oru velichatha dissipate panni anuppuranaala ulla irukkoodiya ella plant ku ungalku ஒரே சமமான வகையில் உங்களுக்கு வெளிச்சமும் அந்த காத்தோட்டம் எல்லாமே அமையிற மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் அமைக்கப்பட்டிருக்கிறது.
12: பாலா முராலி யூஸ் டு ஒர்க் இன் ஐடி, ஏர்னிங் சம் 2 lakh rupees a month. During the COVID-19 pandemic, he quit his job and became a farmer. Over the years, he has acquired the necessary know-how and steadily expanded his farming operation.
13: 30 ஏக்கரில் ஒரு 1.5 ஏக்கரா வந்து நம்ம பாலிஹவுஸ் ரெண்டு பிரிவாக போட்டுக்கிறோம், ஒரு 50 சென்ட் ஒரு 75 சென்ட். இப்போ ஒரு யூனிட்டில் நமக்கு வந்து ஹார்வெஸ்டிங் நடக்கும்போது அடுத்த யூனிட்டில் வந்து கல்டிவேஷனுக்கான ப்ராசஸ் போகும். ஸோ சைக்ளிக் ஆர்டரில் எஃபெக்டிவாக ஒரு டீமை வந்து நம்ம த்ரோ அவுட் இயர் உபயோகப்படுத்த முடியும்.
12: நாட் ஆல் க்ராப்ஸ் ஆர் சூட்டபிள் ஃபார் க்ரீன் ஹவுஸ் கல்டிவேஷன். பாலா முராலி சோஸ் டு க்ரோ கியூகம்பர்ஸ் விச் ஃப்ளரிஷ் இன் த ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிள் கிளைமேட் அண்ட் ஆர் ரிலேட்டிவ்லி ஈஸி டு மார்க்கெட். Another advantage is that cucumbers are climbing plants, so don't require much land. What would need about 4 hectares in open fields can be produced here on 0.4 hectares, roughly half the size of a football pitch. Using electronic monitoring systems, Bala Murali keeps track of temperature, humidity and CO2 levels. This helps improve production, boost harvests and detect diseases at an early stage. But farming still relies heavily on the human eye.
14: ஃபஸ்ட் வந்தோடனே ஒரு ரவுண்ட் அடிக்கணுங்கண்ணா. ரவுண்ட் அடித்து இலையில் ஏதாவது பூச்சி, ட்ரிப்ஸு, புழுவு, அப்புறம் இந்த வெள்ளைப்பூச்சிங் பறக்குது இல்லைங்க, வெள்ளைப்பூச்சி, அப்புறம் செம்பேனுன்ட்டு ஒன்று இருக்கும்.
12: இன்செக்ட்ஸ் கேன் டேமேஜ் க்ராப்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட் டிசீஸ். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் கேன் புட் என்டையர் ஹார்வெஸ்ட்ஸ் அட் ரிஸ்க். ஸோ ட்ரெயினிங் ஃபார் ஃபார்மர்ஸ் இஸ் க்ரூஷியல். Farm supervisors give advice on use of organic fertilizers and help with applications for government support schemes and subsidies.
15: பொதுவா தமிழ்நாடு ஃபுல்லாவே நான் நிறைய மாவட்டங்கள்ல farmers visit பண்றேன். ஓபன் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய farmers எல்லாரும் protected cultivation மேல அதிக ஆர்வம் ஆயிட்டாங்க. இப்போ இனிமேல் இருக்கக்கூடிய ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா protected cultivation கண்டிப்பா வந்துருவாங்க. ஏன்னா இதுல வந்து நீங்க வெளியே யூஸ் பண்ற அளவுக்கு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது இல்ல.
12: Bala Murali hopes to cultivate a wider range of crops. He also aims to develop new farming techniques that are better suited to conditions in Tamil Nadu.
13: இது டெஃபினட்டா இதோட இன்வெஸ்ட்மென்ட் அதிகம் தான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதோட எந்த தொழிலுக்குமே நம்ம ரிஸ்க் இருக்குது. இந்த தொழில நம்மோட ரிஸ்க் வந்து நீங்க ஒரு 2.5 3 வருஷத்துல உங்களோட முதலீடை நீங்க இதில் எடுக்க முடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரிஸ்கா இருந்தாலுமே இது வந்து ஒரு வயபிள் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்னோட கருத்து.
9: Let me show you something. It's the age-old laddu that our grandmothers would make, only now it's got a makeover. This one has fewer calories, some seeds, and a lot of other superfoods. You know, it's so much fun to eat foods that are sustainably made, ethically sourced, and flavored with love. At least mine is. My mum made it. You want to try? Well, are there any other recipes that you know of? Let me know. I will see you soon. Until then, take care. Goodbye. Namaskar.